ஜாப்பரே நானுக்கு பருத்தி பலுக்கு தேக்கு ஆப்பாத்தால் நானுக்கு பினா ஜஹான் தி திஷா.